0: மனால சபந்தத்து ராங்க நசில் தி பின்னத்தானை கத்திரி சூது வேஷி ஜா பண்டத்தை
1: தக்கே புரி ஐயானு திசுதா